அதுலமா அடுப்பட்டு அடு செல்லும் கலாவான் ஒரு ஓப்பினை கட்டுமால் நரான் தன் சிது பாச்சான்.